மருண விஞ்சயாஞ்சாய நான் சதீர சுமாய உபதேசம் ஜெயா பாப்பேரச்சா ஆப்பின் விஸ்தாரி சாவ கஜு கவு கருணைஹாருஸ்தே பின் கௌ கிசோய தாந்தனம் தரே கசோய ஆப்பனை ஜல் தவ கருணைஹார் கௌத்த கரே ரங்கே பார் மண் மே அப்படி மாய நான் கீமத கே நாய சத் சத் சத் பிரபு சுவாமி குரு பிரசாத் கிணி வக்கியானி சத் சத் சத் சப் கிண்ணா கோடுமதே கிணி வெள்ள சீனா பலா பலா பலா திர ரூபா சுந்தரையா பாரணம் நிர்மல் நிர்மல் நிர்மல் தெரிவாணி கடகர் சுனி சரணுகையான் புவத்திர புவத்திர புவத்திர புனித நாம் ஜப நானக் மண் பிரீசலோகன்